0: ஞானத்தேர்றா பேசு.
1: இன்னும் மாறுறீங்க, எல்லாம் கொட்டி பெஞ்சு தர டோசு.
2: Hey, don't stop dancing. Puna galu loading.